0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH. எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: காருக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே எம் அருணாச்சலம் உடன் நாகஸ்வரம் வாசித்துள்ளார். நீடாமங்கலம் டி எம் சண்முகவடிவேலு தவில். நிகழ்ச்சியின் முதலாவதாக சபாபதிக்கு என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது ஆபோகி ராகம் ரூபகதாளம்

காருக்குறு சிப்பி அருணாச்சலம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கே எம் அருணாச்சலம் உடன் நாகஸ்வரம் வாசித்துள்ளார். நீடாமங்கலம் டி எம் சண்முக வடிவேலு தவில். நிகழ்ச்சியில் நிறைவாக நகுமு தியாகராஜ தீர்த்தனை, ஆபேரி ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை காருக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே எம் அருணாச்சலம் அவர்கள் உடன் நாகஸ்வரம் வாசித்துள்ளார். நீடாமங்கலம் டி எம் சண்முக வடிவேலு அவர்கள் தவில்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி அங்கமாலி கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ரூபா இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ தில்ரூபா ரிசைட்டல் பை அங்கமாலி ஸ்ரீ கே ஜே ஜோஸ். He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mrudangam, and Coimbatore Shri V. Mohanram on the ghatam. Nigashil todakamaha Sarasiruhanayane Tyagarajar Kirtane Ragam Amritavarshini Adi Talam. The concert begins with Saint Tyagaraja's composition Sarasiruhanayane in Rag Amritavarshini set to Adi Tal.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: சுபிக்ஷா ரங்கராஜன் அவர்கள் பாடுகிறார். பி அனந்த கிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், ஆனந்த நடன பிரகாசம். முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் கேதாரம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

கேதாரம் ராகத்தில் தீட்சிதருக்கு இடம்பெற்றது. அடுத்து எந்த நின்னே, முகாரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: சுபிக்ஷா ரங்கராஜன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். பி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரோஜ தள நேத்ரி, ஷியாமா சாஸ்திரி சாகித்யம், ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

சங்கராபரணம் ராகத்தில் ஷியாமசாஸ்திரி சாகித்யம் இடம்பெற்றது. நிறைவாக கல்யாண கோபாலம், நாராயண தீர்த்த தரங்கம், ராகம் சிந்து பைரவி, கண்டசாபதாளம்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை சுபிக்ஷா ரங்கராஜன் அவர்கள் பாடினார், பி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். உடன் வயலின் வாசித்திருப்பவர் டாக்டர் எம் நர்மதா. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் சேர்த்தல ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். வி நவ் பிரிங் யூ அ வயலின் ரிசைட்டல் பை ஸ்ரீ எம் எஸ் கோபாலகிருஷ்ணன். வயலின் அக்காம்பனிமெண்ட் இஸ் ப்ரொவைடட் பை டாக்டர் எம் நர்மதா. The other accompaniments are Shertala Shri R. Anantakrishnan on the Mridangam and Shri T. V. Vasan on the Ghatam. Nigashil Todakamaha Saranga Raga Varnam Adithalam. The concert begins with a Varnam in Rag Saranga set to Adithal.

இனி கஜானன யுதம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் சக்கரவாகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு கஜானன யுதம் கம்போஸ் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் சக்கரவாகம் செட் டு ஆதிதாள்.

இனி ஸ்ரீபதே தியாகராஜர் கீர்த்தனை ராகம் நாகஸ்வராவளி ஆதிதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீபதே கம்போஸ் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் நாகஸ்வராவளி செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை. உடன் வயலின் வாசித்தவர் டாக்டர் எம் நர்மதா அவர்கள். ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு வயலின் ரிசைட்டல் பை ஸ்ரீ எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அண்ட் ஸ்ரீ டி வி வாசன் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.

சேர்த்துல கிருஷ்ணகுமார் ஆன் மிருதங்கம் அண்ட் மான்யூர் உன்னிகிருஷ்ணன் ஆன் கடம். ஜெயதி ஜெயதி பாரத மாதா கமாஸ் ராகம் ஆதிதாளம் திஸ்ர நட. ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆஃப் திஸ் கன்சர்ட் இஸ் ஜெயதி ஜெயதி பாரத மாதா இன் ராக கமாஸ் செட் டு ஆதிதாளா திஸ்ர நட.

பாரத சமுதாயம் வாழ்க்கவே திலங்கு ராகம் ஆதி தாளம் திஸ்ர நடா. நெக்ஸ்ட் ஐட்டம் இஸ் பாரத சமுதாயம் வாழ்க்கவே இன் ராகா திலங் செட்டு ஆதி தாளா திஸ்ர நடா.

வெள்ளை தாமரை பீம் பிளஸ் ராகம் ஆதி தாளம். நெக்ஸ்ட் இஸ் இன் பீம் பிளஸ் ராகா வெள்ளை தாமரை ஆதி தாளா.